0: जनगणना के पहले चरण में हाउस लिस्टिंग और हाउसिंग सेंसस यानी आपके मकान की गणना होगी। आइए आपकी साझेदारी से इसे सफल बनाएं और विकसित भारत 2047 की ओर एक और कदम बढ़ाएं।
1: லால்பால் ஏடில் ஒஸ்டர் கொட்டாரா சவுகி கோளோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேரிசி முக்கா பாவஞ்சி அழகரை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோர் உடுப்பே ரைட் ஹோக்லி

0: என்று மகளே சம்சார ஜீவனோடு பதுக்குதுள்ளலா? உந்து ராஜவம்சக்கு பத்தினா கறி நீரேலா நிறையா பதுக்குது பிள்ளைச்சு.
1: அரசுல அரசுல நவில குட்டெடு காடபரிட்டு யுவராணியர் சந்திரகேர்னா சால தஞ்சின துண்டு நெத்தெட கலைத்தினா குண்டு திக்குண்டு.
0: ஜோதிஷே இட்டே தாத பண்பரி இது இருந்த அஞ்சனோட தாத தெரிந்து பல்லி ஜோதிஷரே பல்லி என்ன மகள் சம்சாருக்கு பலி ஆக்கினாலும் அத்தே அத்து தாயிச்சாண்டு தேவரே தாயிக்கு இச்சாண்டு.
2: பயம் அல்படே அரசுலே ஆ குண்டு அல்லா ஆண்டலா ஆ நெத்தெர்த கலே அல்லா அத்துண்டு பன்மையானு. இன்றைக்கு மாத காரணா நம்ம ராஜமனை தனக்கு ராகு சனி காட்டத பிரபாவடே சம்சார சித்திர ஆப்பிடுந்தாண்டலா ஐத்த பிரபாவ கம்மி ஆவுந்து பன்னகா மாதல சரி ஆப்பிடு. மாத தேவரே ஆட்டத பரீட்சே நிக்லே ராஜவம்ச உத்தார ஆப்பிடு. ஐக்காதே மகாராஜ லக்ஷணதாயே நிக்லே ராஜ பட்டடு குல்லுனா யோகதீஷந்தே பனொலி. நனையன்ன அஞ்சனனு முகித்தலத சுக்கியகு அனுகுர்லே அரசுலே.

0: அரசுலன் அப்பனை ஆண்டு ஏதாண்டலா தர்மஜரு அரசுலன் மெக்கியத்தே உஞ்ச ரணவீழத ஓலேனு கடப்புடுது குரல அரசுலே ரணநீத்தின தாயக மரப்புனே தர்மஜர்ன சைன்யா நங்கு பாந்தைக்கு சமா.
1: ரணநீத்தின மரப்பந்த தர்மஜே என்ன மெக்கியந்து கென்பந்த ஆயன முகி பெற தும்பரிலே
2: போலே
1: போலே ரண ஆர்போட்டகு தயாராலே.

0: பண்டைய கண்ணா, இவரா நீ ஜீவோடு உள்ளதந்து பண்பண்ணா? ஊருடு ஜோக்கிலேனு பொஞ்சலேனு அஞ்சலேனுமா தப்பிலி தும்முண்டு துப்பன் பெருகே ஏறு தும்முண்டலா பிலி தும்முண்டு கரிப்பேரு அஞ்சானக இம்பேல் அஞ்சனே நாந்து.
1: அஜ்ஜம்மா, ஈர்தாதிக்கு ஆலோசனை மல்குனி பெகர் தரு.
0: நரபிலி
1: நரபிலி
0: அந்து அத்தா நரபிலியே வித்த கார் தஞ்சி கோடோ
1: நரபிலி காடு தஞ்சி கத்தாஜி எங்குலு மஞ்சிட்டு போது கரிக்கல்லா காட பரிட்டு போப்புனி
0: அத்து அத்து தூரண்ண சாதி போடி கேப்புண்டு யான் பர்த்துஜி
1: பர்த்துஜரா
0: அல அல கிசக்கு கிசக்கு கை பாடுனு கயகு என்ன கெக்கில் ஒஞ்சி பவண்டா பங்கருண்டு அவன் ஏனனு கேர்து அவனு பிலி பட்டுனு பணியாருனா ஓ
1: இருதாய கணம்பருண்ணி இந்த துளே இரு கண்ண திட்டு கூரியரே பல்லிந்து சந்திரிகா கண்ண கெக்கில் கட்டு திதரா
0: அண்டு அண்டு உண்டு என்னனே சாரா யானு சந்திரிகாக்கு கண்ண திஸ்தி பூரே பள்ளி பந்து கட்டு தின சாரா உண்டுவே உண்டுவே சந்திரிகா இச்சால நன்ன என்ன கத்தி யான் பர்ப்புஜி யான் பர்ப்புஜி யானு பொப்ப பாடுவே யானு பொப்ப பாடுவ தூலா
1: இரு பத்தி சேடா ரெண்டு ஜீவு போப்பு நஜம்மா
0: ரெண்டு ஜீவானா புஞ்சியானு முக்கொஞ்சி சந்திரிக்கானா
1: ஈரத்து சந்திரிக்கலா அருண பஞ்சடித்தி பாலேதா ஆ ஜீவோனு ஈர் வரிப்போடு
0: சந்திரிக்கா பஞ்சினானா அரசு வம்ச தக்கலே கொத்தா வந்த லக்கனே பஞ்சினாலா ஆளு செய்யற பள்ளி ஆளு பதுவு கொடி எங்கு விசைய தெரியோடே இத்தனை போய் தும்பு போய் போய் பலா இத்தனை போய் தும்பு என்ன இல்லட போது என்ன தனதிஞ்சி லக்ஷ்மி ஏடு உள்ளலு அள்ளி அள்ள பத்தொந்து போய் அடகு ஆளு நெய்ய பேரட உணந்தித்தினாலு இத்த எஞ்ச உள்ளலா பலா பல போய்.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.

0: அந்த கண்ணா, இவரா நீ ஜீவோடு உள்ளதுன்னு பண் பண்ணா ஊரு ஜோக்கலு பொஞ்சலேனு அஞ்சலேனுமா தப்பிழி தும்முண்டு துப்பான் பேர்கே ஏறு தும்முண்டலா பிழி தும்முண்டுந்த கறிப்போயிரு அஞ்சானக இங்கேயில் அஞ்சனே நான்து
1: அஜ்ஜம்மா ஈருந்தாதிக்கு ஆலோசனை மாக்குனி பேக்கர் தரு
0: நரபிலி
1: நரபிலி
0: அந்து அத்தா நரபிலியே வித்த கார் தஞ்சி கோடோ
1: நரபிலி காடு தஞ்சி கத்தாஜி எங்குலு மஞ்சிட்டு போது கரிக்கல்லா காட பரிட்டு போப்புனி
0: அத்து அத்து தூரன்ன